திரையே நொமியன ஹட ஆத்ரங்கில் ஜோதி இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரியே.

0: ஆஸ்திரேலியா கண்டாயம சமகு அது பவதி பலும் டெஸ்ட் கிரிக்கெட் தரங்கே கடலு டவேக்கு ஜெய கெடிமிட்டு சச்சாருக்கு பங்களாதேஷ் கண்டாயம சமத் வுனா பலம்பின் பந்துரு பகர்ந்து ஆஸ்திரேலியா கண்டாயம சிய பலம்பின் சதா சிறுதினா தவி ரஸ்கர்கத் லக்னு சாக்கியாவு எக்ஸியான வாட்டா ஈட்டு பிழித்திரு லெஸ் பங்களாதேஷ் பில லக்னு ஹாரசிய விசி ஹயக் லபா கத்தா ஏனவு பலபு இனிமிட்டு வடா லக்னு திசை விசியாட்டக் பீட்டு பசின் சிய தெவரி நிம கிரீடாக்கல் ஆஸ்திரேலியா கண்டாயமிட்டு சிலுதினா தவி ரஸ்கர் கனிமிட்டு ஹக்கிவுயே லக்னு திசை அசு ஹத்தரக் பமனாய் ஏ சமக தரங்கே ஜெய கனிம சதா லக்னு பணஸ் ஹத்தக இலக்கியா கேவு பங்களாதேஷேட்டு எக் கடு லக் பமனாக் தவி தரங்கே ஜெய கனிமிட்டு ஹக்கிவுனா லக்கண்டு பிரவுர்த்தி யலின் சிராஸ்தால பிரதேஷ கீப்பே கிட்டும் அங்கிட்டு தெரடுரு சுமாக் பஸ்நாஹிரட்டாத் தவத் பிரதேஷ கீப்பே கிட்டாத் வேசே ரஜே வெடிப்பிடி விலிட்டு மகா சங்கருவனே பகப்பேன் வீம சக்தியாக் பவு அகமெத்தினிய கியாய் கர்கிஸ் சுலுதாகுட விடித்தமீம கீன் புத்கலேக் ஜீவிதாக் ஷேட மிலியனே கொலாக வீத மினிதிக்கல உவப்பார்ன கம் அகஸ்திய ஹிந்து வித்யாலதி மகால் கொண்டகில்ல சிசுவாய் தியட்ட செலவு இந்தோனேசியாவே 47 மருட மிளகு லக்கண்ட பிரவர்த்தி பிரகாஷே பஸ்வரு வெக்கட்டு பலாபுரத்து தென் ஸ்போர்ட்ஸ் பிளாஷ் விசேஷாங்கய
1: ஜாங்குஹானியேஸ்ம
2: வசர கணனாவாக அனுஷூரியன் பாட பார்த்துனா நமுத்தோன் ஜெயகிரஹணே பஹச சோயமின் சிட்டியே ஏ பஹச லபா கனிமட்டு ஜெயகிரஹணே சதுட லபா கனிமட்டு தாசுன் ஷானக பிரமுக கண்டாயம சமத்துனா அப்பி எல்பிஎல் தரங்காவளியும் பாசு ஸ்ரீலங்கா கண்டாயம சா இந்தியானு கண்டாயம் அத்திர பேத்தின டெஸ்ட் கிரிக்கெட் தரங்கே பிலிபந்தோ கதா பாக்கரன் மே டெஸ்ட் கிரிக்கெட் தரங்கே கால்ல ஜாத்தியந்திர கிரிக்கெட் கிரீடாங்கனேதி பலமு தரங்கே ஆரம்பவுனே பலமு தரங்கே ஆரம்பே லபா கத்தே பந்துர பாரதிமே அவஸ்தாவ இந்தியானு கண்டாயம தென் கால ஜாத்தியந்திர கிரீடாங்கனே கியானே ஸ்ரீலங்காவட் இதாம தீர்ணாத்மக தனதில்லா தீன கிரீடாங்க ஜெயகிரஹண ரசக் லபாகத்த கிரீடாங்கனையக் ஹெடேட்டாய் விருதாவலி லபாகின திபென்னே 1998 வசரே ஜூனி மாசே துங்கனிதா நவசாந்த கண்டாயமட்ட ரேவு பயத்துனு டெஸ்ட் தரங்கேன் ஜாத்தியந்திர கிரீடாங்கனையக் விதியட்டு அபிஷேக லபான்னே மே கிரீடாங்கனே ஏ தரங்கே ஜெயகிரஹணிக்கனு நவசாந்த கண்டாயமட்ட ரேவு இட பாசே இந்தியானு கண்டாயமட்ட ரேவு இவாகேம ஆஸ்திரேலியாவு இங்கிலாந்தே தக்குனு ஆப்பிரிக்காவு மியாதி கண்டாயம் ரசக்கட்ட ரேவு பிரபல கண்டாயமட்ட ரேவு ஸ்ரீலங்கா கண்டாயம ஜெயகிரஹண லபாகத்த கிரீடாங்கனையக் எனிசா மே தரங்காவலிய மே தரங்க தேக்க லோக டெஸ்ட் ரேணிகத்த கிரீம்பல கொடசாக் விதியட பயத்தேன் இன்சா தாம தீர்ணாத்மக ஸ்ரீலங்கா பேத்தே தனஞ்சய சில்லா நாயகத்தில் அபாதின உபநாயக விதிர கமிது மெண்டிஸ் கிரியா கரணும் இது எனிசா அப்பி பலாபுரத்து மே தரங்க தெக்க ஸ்ரீலங்காவட்ட வாசி சாகத திச நிமா கரகன்ன ஹக்கியாவ லபே கேல தெவனி தரங்கே எஸ்எஸ்சி கிரீடாங்கனேதி ஆரம்ப வீமட்ட நியமிதாய்
3: விமுக்தி காவ்யா காவிந்தி மிதலி அயோத்யாவணி கிரீடிகாவான் சஞ்சிதியட்டு ஏதுலாத் கரத்திமினோ இதின் அப்பி மே தரங்கே ஸ்ரீலங்கா கண்டாயமட்டு தரங்காவலிய ஆசியானு குசலானே காந்தா குசலானே ஸ்ரீலங்காவட்ட அரகினின் வாசனாவ லெபென்னு கிளாய் அப்பி பிரார்த்தனா கரானே பசுகிதா தக்குனு கொரியா பயத்தி ஜாத்தியந்திர டைகுண்டோ தரங்காவலி தெக்ககட சாபாகனு ஸ்ரீலங்கா விசேஷ காரியபலக்காய போலீஸ் பரீட்சக ஏடிஎஸ் அமரசிங் பதக்கம் துராத்தினாகன சமத்தினோ ஜாத்தியந்திர தரங்காவலி தெக்ககதி டைகுண்டோ தரங்காவலி தெக்ககதி ரன் பதக்கமக் சஹா லோகட பதக்கம் திகக்கத்துல பதக்கம் துணக் தினாகனமின் ஓ போலீஸ் விசேஷ காரியபலக்காய வகைம லங்காவட்டு கீர்த்தியாக கத்கர தின சமத்துனு கிரீடகேக் பாவட்ட பாத்துனா அப்ப ஏதோரு துரத்தைக்க சமுகான சூதானாம் ஸ்போர்ட்ஸ் பிளாஷ் துளின் லபன சத்திய தமுவிமே பலாபுரத்துவேங் எதைக்கோபட்டு சுதாயி சத்தியாந்தியாக மம சமீர காரியவசம்
1: ஜெயகிரஹணே ரித்மே சுயாயான கிரீடா பிலகேஸ்மா